0: பண்டாரம் தத்தல்ல சதன பத்திந்தோ சுந்தல காடா கும்பு வச்சிந்தோ பல்லாமாவின் காடா பார்த்தா ஜீசிந்தோ
1: நிறைய
0: நிறைய ஜாதீரோ.